சாகிருதங் சாஸ்திரங் ஜாகிருதங் ஜாரே சாகிருதங் சாஸ்திரங் ஜாகிருதங் ஜாரே சஸ்திர இக் தூஜே உத்தே ஝ாடதே நே இக் தூஜே தே வார் கர்தே ஜோதே சாகிருதங் சாஸ்திரங் ஜாகிருதங் ஜாரே சாகிருதங் சாஸ்திரங் ஜாகிருதங் ஜாரே பாகிருதங் தீரன் தாகிருதங் ஜகாரே பாகிருதங் தீரன் தாகிருதங் ஜகாரே நாகிருதங் நகாரே பாகிருதங் பாக்கே பாக்கே நாகிருதங் நகாரே.